They were racing. Freedom! He was chasing.

நேர்களுக்கு வணக்கம். 88.9 பண்பலையூடாக வானிசையின் வெள்ளிமாலை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நான் உங்களன்பின் ஷாரங்கன். இப்பொழுது முதல் தொடர்ந்து வருகின்ற இரண்டு மணித்தியாலங்களும் தொடர்ந்து எமது தமிழ் ஒலிபரப்புகளோடு இணைந்திருக்கலாம். எங்கள் நிகழ்ச்சிகளை உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் உறவுகள் இணைய வழியாக vinfm.org.au என்கின்ற இணைய வழியூடாக கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியின் ஆரம்பமாக ஓர் இனிய அழகான பாடலுடன் உற்சாகமாக ஆரம்பித்துக் கொள்ளலாம். இப்பொழுது நேரம் சரியாக 6:02.

இணைந்திருக்கிறோம். 88.9 பண்பலையூடாக மெல்பர்னிலிருந்து ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சியோடு ஒலித்து ஓய்ந்த பாடல் புதிய மன்னர்கள் திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் இசையில் பழனி பாரதி அவர்கள் எழுதிய பாடல் பாடியிருந்தார் மனு அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக எல்லோருமே அறிந்த இன்னும் ஒரு முக்கியமான விடயம், அதாவது எங்களுடைய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய மறைவு வந்து 10ஆம் தேதி June 2026, அதாவது இந்த வருஷம் இப்பொழுது சில நாட்களுக்கு முன்னதாக 10ஆம் தேதி இந்த மாதம் நடைபெற்றது. அவருடைய இறப்பு என்பது வந்து அனைவராலும் வந்து ஒரு அதிர்ச்சியாக பார்க்கப்பட்ட விடயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இயக்குனர் இமயமாக பல திரைப்படங்கள், வெற்றி திரைப்படங்கள் என்று சொல்வது மிகவும் உதாரணமாக இருக்கும். அதை தவிர ஒரு கிராமத்து இயக்குனராகவே எல்லோராலுமே பார்க்கப்பட்டவர் பாரதிராஜா அவர்கள். அவருடைய இந்த வாழ்க்கை வரலாறு, அவருடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் நிகழ்ந்த சம்பவங்கள், அதை தவிர அவருடைய திரைப்படங்களின் ஒரு பார்வை, எந்த வகையான திரைப்படங்களை வந்து அவர் இயக்கியிருந்தார் என்பது பற்றியும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு அலசி ஆராய்ந்து பார்ப்பது வந்து சால சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த வகையில் எங்களுடைய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டுமாக இருந்தால், தமிழ் திரைப்படங்களில் முதன்மையாக பணியாற்றிய இந்திய திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளரும் திரைக்கதை ஆசிரியரும் அத்துடன் நடிகருமாவார். 1977 16 வயதினிலே திரைப்படத்தில் அறிமுகமான இவர் கிராமத்து வாழ்க்கையை தனது படங்களில் மிகவும் உண்மையாகவும் உணர்வு பூர்வமாகவும் காட்டியதற்காக புகழ் பெற்றவர். அதனால் தான் என்னமோ மக்கள் இவரை இயக்குனர் இமயம் என்று அன்பாக அழைத்தனர். இவருடைய திரைப்படங்களில் கதாபாத்திரங்கள் அதிக ஒப்பனை இல்லாமல் எளிய மனிதர்களாகவே வந்து தோன்றினார்கள். அது இவருடைய சிறப்பாகும். அத்துடன் இவர் 6 தேசிய திரைப்பட விருதுகள், 4 தென்னிந்திய ஃபிலிம் ஃபேர் விருதுகள், 6 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள், 1 நந்தி விருது என பல விருதுகளை வந்து வென்றுள்ளார். திரைப்படத்திற்கு இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக 2004 இந்திய அரசு இவருக்கு இந்தியாவின் 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ என்கின்ற விருதை வழங்கி கௌரவித்திருந்தது. 2005 சத்யபாமா பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ முனைவர் பட்டம் வழங்கியும் சிறப்பித்திருந்தது. இவருடைய பல திரைப்படங்கள் சமூகத்தில் நிலவும் சாதிய கொடுமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை தைரியமாக சாடியுள்ளன. அதை தவிர தமிழ் திரைப்படத்தில் திரையுலகில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிய இவர் 38 திரைப்படங்களை இயக்கியுள்ளார். அத்துடன் இயக்குனராக மட்டுமல்லாமல் 25 திரைப்படங்களில் நடிகராகவும் நடித்து மிளிர்ந்துள்ளார். இவர் தெலுங்கு இந்தி மொழி படங்களையும் வந்து இயக்கியுள்ளார். அவருடைய அடுத்த அதாவது நாங்கள் அவருடைய அடுத்த கட்ட பாய்ச்சலாக நடைபெற்ற விடயங்கள் மற்றும் அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றி தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அந்த வகையில் அடுத்ததாக இவருடைய இயக்கத்திலேயே வெளிவந்த இன்னும் ஒரு திரைப்படத்திலிருந்து, அதாவது அலைகள் ஓய்வதில்லை என்கின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம். அதனை தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி நாங்கள் இன்னும் அதிகமாக பார்க்கலாம்.

இணைந்திருக்கிறோம். 88.9 பண்பலையூடாக உங்கள் வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு இன்றைய நிகழ்ச்சியில் இப்பொழுது ஒலித்து ஓய்ந்த பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் இளையராஜா மற்றும் ஜென்சி அவர்கள் பாடிய பாடல், அழகான ஒரு பாடல், அதாவது அலைகள் ஓய்வதில்லை இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுடைய திரைப்படத்திலிருந்து வந்த இந்த பாடல் எல்லோருமே கேட்டு சந்தோஷப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நினைக்கின்றோம். அந்த வகையில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதி ராஜாவை பொறுத்தவரையில் தேனி மாவட்டம் அல்லி நகரத்திலே பெரியம்மா தேவர் மற்றும் கருத்தம்மாள் இணையருக்கு பிறந்தார். இவருடைய இயற்பெயர் சின்னசாமி. அத்துடன் சந்திர லீலாவை மணந்த இவருக்கு மனோஜ் மற்றும் ஜனனி என்ற இரண்டு பிள்ளைகள் உள்ளனர். மனோஜ் அண்மையில் இறந்திருந்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். நடிகர் மனோஜ். அத்துடன் மனோஜ் தாஜ்மஹால் என்ற திரைப்படத்திலே வந்து அறிமுகப்படுத்தியிருந்தார் பாரதி ராஜா. அவர் நடிகையான நந்தனாவை திருமணம் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பாரதி ராஜாவின் உதவியாளர்களாக மிகவும் சிறந்த இயக்குனர்கள் பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா, சித்ரா லட்சுமணன், மனோஜ்குமார், பொன்வண்ணன், சீமான், லீனா, மணிமேகலை ஆகியோர் வந்து பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனர்களாக பணியாற்றி இயக்குனர்களாக வந்து மிகவும் வெற்றிகரமாக வந்து உருவெடுத்திருந்தார்கள் என்பது வந்து குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நாங்கள் இன்றைய பாரதி ராஜாவுடைய ஒரு பார்வையாக இன்றைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு போகின்றபடியால் அடுத்ததாக வந்து அவருடைய விருதுகள் மற்றும் கௌரவிப்புகள் மற்றும் அவருக்கு கிடைத்த சிறந்த இயக்குனருக்கான விருது அதை பற்றின விடயங்களை வந்து நாங்கள் ஆண்டு காலமாக வந்து பார்க்க போகின்றோம். அந்த வகையில் வந்து விருதுகளை பொறுத்தவரையிலே 2004 பத்மஸ்ரீ என்கின்ற விருதை இந்திய அரசிடமிருந்து பெற்றுக்கொண்டார். அடுத்ததாக தேசிய திரைப்பட விருதுகளை பொறுத்தவரையில் 1982 சிறந்த தெலுங்கு திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருது சீதா கொக்கோ சிலுக்கா என்கின்ற இயக்குனராக அவருக்கு கிடைத்திருந்தது. அடுத்ததாக வந்து 1986 சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருது முதல் மரியாதை என்கின்றதற்காக கிடைத்திருந்தது, முதல் மரியாதை திரைப்படத்திற்காக. அடுத்ததாக 1988 பிற சமூக பிரச்சனைகள் குறித்து சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருது வேதம் புதிது என்கின்ற திரைப்படத்திற்காக இயக்குனர் விருது கிடைத்திருந்தது. அடுத்ததாக 1995 கருத்தம்மா திரைப்படத்திற்காக குடும்ப நலன் குறித்த சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருது கிடைத்திருந்தது. 1996 சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருது அந்தி தாமரை இயக்குனர் விருது கிடைத்திருந்தது. அடுத்ததாக 2001 சிறந்த திரைக்கதைக்கான தேசிய திரைப்பட விருது கடல் பூக்கள் என்கின்ற திரைப்படத்திற்காக கிடைத்திருந்தது. மேலும்

0: தொடர்ந்து பார்க்கலாம் விருதுகள் மற்றும் அவருடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி. அந்த வகையில் இணைந்திருக்கிறோம் 88.9 பண்பலை ஊடாக உங்கள் வானிசை வானொலியின் வெளிமாலை நிகழ்ச்சிகளோடு. இப்பொழுது நேரம் சரியாக 6:18. தொடர்ந்தும் இன்னுமொரு அழகான பாடலுடன் இணைந்திருக்கலாம்.
1: பூங்காத்து திரும்புமா.

நேரம் சரியாக 6:22 இணைந்திருக்கிறோம். 88.9 பண்பலையூடாக மெல்பர்னிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்ற வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு எங்களுடைய நிகழ்ச்சிகளை 88.9 FM பண்பலையூடாகவும் மற்றும் உலகெங்கிலும் உள்ள நேயர்கள் தமிழ் நேயர்கள் winfm.org.au என்கின்ற இணையதளத்தின் ஊடாகவும் கேட்கலாம். நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எங்களுடைய நிகழ்ச்சிகள் முடிந்ததன் பின்னதாக நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தின் ஊடாக வானிசை எஃப்எம் என்கின்ற ஃபேஸ்புக் பக்கத்தின் ஊடாக உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் மறைந்த இயக்குனர் இமயம் எங்களுடைய பாரதி ராஜா அவர்களை பற்றிய நினைவுகளை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அவருடைய விருதுகள் பற்றிய பார்வையில் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக அவருடைய திரைப்படத்திற்காக அவருக்கு கிடைத்த ஃபிலிம்ஃபேர் விருதுகளை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் 1978 சிறந்த தமிழ் இயக்குனருக்கான ஃபிலிம்ஃபேர் விருது கிடைத்திருக்கிறது. அதாவது அவருக்கு இயக்கிய படம் சிகப்பு ரோஜாக்கள் என்கின்ற ஒரு திரைப்படத்திற்காக கிடைத்தது. அடுத்ததாக 1987 ஃபிலிம்ஃபேர் விருதுகளில் சிறந்த தமிழ் திரைப்படமாக வேதம் புதிது என்கின்ற திரைப்படம் வந்து தெரிவாகி அவருக்கு விருது கிடைத்திருந்தது. அடுத்ததாக அந்த ஆண்டிலேயே வந்து சிறந்த தமிழ் இயக்குனராக வேதம் புதித்து திரைப்படம் மன்னிக்கவும் அடுத்ததாக 1994 சிறந்த தமிழ் திரைப்படமாக கருத்தம்மா திரைப்படம் வந்து ஃபிலிம்ஃபேர் விருது பெற்றிருக்கிறது. அதை தவிர தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளாக சிறந்த இயக்குனர் விருது 16 நிலை திரைப்படத்திற்காக 1977 வெளிவந்த திரைப்படத்திற்காக கிடைத்திருக்கிறது. அடுத்து 1979 சிறந்த படத்திற்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது வந்து 2 பரிசு பெற்றிருக்கிறது. அது புதிய வார்ப்புகள் என்கின்ற திரைப்படம். அடுத்ததாக 1981 சிறந்த இயக்குனர் விருது வந்து அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்கு கிடைத்திருக்கிறது. அதை தவிர 1994 நல்ல வெளிச்சத்தில் பெண்களை சித்தரிக்கின்ற திரைப்படமாக வந்து கருத்தம்மா திரைப்படம், அதாவது சமூக கருத்துகள் சமூக அறிவு சார்ந்த திரைப்படமாக வந்து இந்த திரைப்படத்திற்காக விருது கிடைத்திருக்கிறது. அதை தவிர 2001 தமிழ்நாடு மாநில திரைப்பட கௌரவ விருது வந்து 2001 வந்து அறிஞர் அண்ணா விருது கிடைத்திருக்கின்றது. அதை தவிர 2003 முதல் இடத்தில் சிறந்த படமாக ஈரநிலம் திரைப்படம் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தவிர நந்தி விருதுகள் வந்து கிடைத்திருக்கிறது, விஜய் விருதுகள் மற்றும் பிற விருதுகளை பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகின்றோம். இணைந்திருக்கிறோம் 88.9 பண்பலை ஊடாக உங்கள் வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு. அடுத்த இன்னொரு அழகான ஒரு பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.

நேரம் சரியாக 6:30 இணைந்திருக்கிறோம். 88.9 பண்பலையூடாக மெல்பர்னிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்ற வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சியோடு எங்களுடைய நிகழ்ச்சி பற்றிய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய வானிசையின் ஃபேஸ்புக் பக்கமான வானிசை எஃப்எம் என்கின்ற பக்கத்துக்கு நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் மெசேஜ் ஊடாக. அதை தவிர எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்கின்ற நேயர்கள் எங்களுடன் தொடர்ந்தும் நீங்கள் தொடர்பில் இருக்கலாம், அல்லது எங்களுடைய நிலையத்திற்கும் நீங்கள் அழைப்புகளை எடுக்கலாம். 9021-88-69 என்கின்ற இலக்கத்திற்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலைகளில் நீங்கள் எங்களுடன் 6:00 to 8:00 வரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்தும் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் மறைந்த இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை பற்றி அவர்களுடைய ஒரு நினைவு பகிர்வாக எங்களுடைய நிகழ்ச்சிகளை நாங்கள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அவருடைய விருதுகள் பற்றி பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து நந்தி விருதுகளை பெற்றிருக்கிறார். 1981 சிறந்த இயக்குனருக்கான நந்தி விருது கிடைத்திருக்கிறது. இது வந்து சீதா கொக்கோ சிலுக்கா என்கின்ற தெலுங்கு திரைப்படத்திற்காக கிடைத்திருக்கிறது. அதை தவிர விஜய் விருதுகளை பெற்றிருக்கிறார். 2012 அதாவது தமிழ் திரைப்பட பங்களிப்புக்காக இவருக்கு இந்த விஜய் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி 2013 சிறந்த துணை நடிகருக்கான விருது பாண்டிய நாடு திரைப்படத்திற்காக கிடைத்திருக்கின்றது. அதனையும் தாண்டிய பிற விருதுகளாக 1980 தென்னிந்திய திரைப்பட தொழில்நுட்ப வல்லுநர்கள் கல்லுக்குள் ஈரம் என்கின்ற திரைப்படத்திற்கான சிறந்த தொழில்நுட்ப விருது கிடைத்திருக்கிறது. அதையும் தாண்டி இறுதியாக 2005 சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் கௌரவ முனைவர் விருதும் வந்து பாரதி ராஜா அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை தவிர பாரதி ராஜாவை வந்து மக்கள் தங்களுடைய ஒரு கலைஞராக, அதாவது கிராமத்திலிருந்து வந்த ஒரு கலைஞராக அனைவருமே வந்து முக்கியமாக, அதாவது திரை உலகை பொறுத்தவரையில் முக்கியமான பிரபலங்கள் எல்லோருமே வந்து கிராமத்தை மையமாக வந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் பாரதி ராஜாவில் ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு வந்து ஒரு கிராமத்து கலைஞனாகவே அவருடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை வந்து அவருக்கு மரியாதை செய்து அவரை வந்து மதித்திருக்கிறார்கள். அடுத்ததாக நாங்கள் அவருடைய திரைப்பட வாழ்க்கையை பற்றி நாங்கள் ஒரு சற்று சுருக்கமாக மிகவும் வேகமாக வந்து பார்க்கலாம். ஒரு பாடலை தொடர்ந்து நாங்கள் அதை பற்றின இன்னொரு கண்ணோட்டமாக பார்த்து அவருடைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து இணைந்திருக்குங்கள். 88.9 பண்பலையூடாக உங்கள் வானிசை வானொலியோடு.

88.9 பண்பலை ஊடாக உங்கள் வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நேரம் சரியாக 6:37. இன்றைய நிகழ்ச்சியில் மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இறுதியாக அவருடைய திரை வாழ்க்கையை பற்றி நிறைய விடயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் குறிப்பிட்ட சில விடயங்களை மட்டுமே நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அந்த வகையிலே வந்து பாரதி ராஜாவுடைய கன்னட திரைப்பட தயாரிப்பாளராக புட்டண்ணா கனகல் அவருடைய உதவியாளராக திரைப்பட வாழ்க்கையை வந்து ஆரம்பித்திருக்கிறார். அதன் பின்னர் பீனா புல்லையா, எம் கிருஷ்ணன் நாயர், அவினாசி மணி, ஏ ஜெகநாதன் ஆகியோருக்கு உதவி இயக்குநராக வந்து பணியாற்றியிருக்கிறார். இவருடைய முதல் திரைப்படமான 16 வயது நிலை திரைப்படத்தில் திரைக்கதையை எழுதி இயக்கியிருந்தார். கிராமத்து திரைப்படம் என்ற புதிய வகையை உருவாக்க அப்போதைய நடைமுறையில் இருந்த காட்சிகளை மாற்றியமைத்து இவரது பாணியிலேயே படமாக்கியிருந்தார். 16 வயது நிலை இப்பொழுதுமே தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகின்றது. திரைப்படம் பற்றி ஒரு சந்தர்ப்பத்தில் பாரதி ராஜா கூறியது, இந்த திரைப்படம் தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தின் உதவியுடன் தயாரிக்கப்பட்ட ஒரு கருப்பு வெள்ளை கலை திரைப்படமாக இருக்க வேண்டியது, ஆனால் வணிக ரீதியாக வெற்றிகரமான வண்ண திரைப்படமாகவும் பல முக்கியமானவர்களின் வாழ்க்கைக்கான தொடக்க புள்ளியாகவும் மாறியது. அடுத்ததாக இவர் இயக்கிய அடுத்த திரைப்படம் கிழக்கே போகும் ரயில் முதற் திரைப்படம் போன்றே வெற்றியை தந்தது. இதன் மூலம் பாரதி ராஜா கிராம பார்வையாளர்களுக்கு மட்டுமே திரைப்படம் எடுக்கும் திறன் கொண்டவர் என்ற விமர்சனங்களை பெற்றிருந்தார். அடுத்ததாக சிகப்பு ரோஜாக்கள் என்கின்ற திரைப்படத்தை உருவாக்குவதற்கான வழிவகையாக முதல் சொன்ன விமர்சனம் வந்து அவருக்கு அமைந்திருந்தது. ஒரு மனநோயாளியான பெண் வெறுப்பாளரை பற்றிய இந்த திரைப்படம் கருத்தாக்கம் தயாரிப்பு என முற்றிலுமாக வேறுபட்ட மேற்கத்திய பாணியிலே வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக பாரதி ராஜா தனது பல்துறை திறனையும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்து திரைப்பட வாழ்க்கையுடன் பிணைக்க மறுத்ததையும் நிழல்கள், 1980 அதிரடியான பரபரப்பு ஊட்டுகின்ற டிக் டிக் டிக் என்கின்ற திரைப்படம், 1981 ஆகிய திரைப்படங்களில் உறுதிப்படுத்தியிருந்தார். ஆனால் 1980களில் சந்தேகத்திற்கு இடமின்றி கிராமப்புற கருப்பொருள்கள் இவருடைய மிகப்பெரிய வெற்றியாக இவருடைய வலுவான வழக்கு என்று நிரூபிக்கப்பட்டன. அலைகள் ஓய்வதில்லை, மண்வாசனை, முதல் மரியாதை ஆகிய திரைப்படங்கள் ஒரு கிராமத்தின் பின்னணியில் வலுவான காதல் கதைகளாக இருந்தது. முதல் மரியாதை திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் நடுத்தர வயது கிராம தலைவராக முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து நடித்திருந்தார். ராதா ஓர் ஏழை பெண் மற்றும் ஒரு கிராமத்தில் இருக்கின்ற வாழ்க்கைக்காக நகர்வதாகவும் வந்து இந்த கதை வந்து அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக வேதம் புதிது திரைப்படத்தில் சாதி பிரச்சனைகளை வலுவான முறையில் கையாண்டார். படத்தின் கதையில் சாதி பற்றின விமர்சனங்கள் மிகவும் முக்கியமாக அதிகமாக இருந்ததை வந்து சாடியிருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறாக தொடர்ந்து அவர் 1996 பாரதி ராஜா 2 படங்களில் இயக்குவதற்கு கையொப்பமிட்டிருந்தார். சரத்குமார் கதாநாயகனாக வாக்கப்பட்ட பூமி 2 அக்டோபர் வந்து அறிவிக்கப்பட்டது. அடுத்த மாதத்தில் நெப்போலியன், ஹீரோ, ராஜ்கோபால், பிரகாஷ் ராஜ் ஆகியோரின் முன்னணி வேடங்கள் சிறகுகள் முறிவதில்லை என்ற தலைப்பை கொண்டு திரைப்பட பணி தொடங்கியது. 2 படங்களும் பின்னர் நிறுத்தப்பட்டன. இவ்வாறாக தொடர்ந்து நிறைய விடயங்கள் நாங்கள் பாரதி ராஜாவை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் நேரங்கள் அதையும் நாங்கள் கருத்தில் கொண்டு அவருடைய இந்த நிகழ்ச்சியை வந்து அவருக்காக நாங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இப்பொழுது நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் முடியுமானால் அவரை பற்றின மேலதிகமான விவரங்கள், அவருடைய திரை வாழ்க்கையை பற்றி மிகவும் விரிவான ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் வடிவமைத்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். பாரதி ராஜாவை பற்றிய பார்வையை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை அவருக்கான சமர்ப்பண நிகழ்ச்சியாகவும் நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருப்போம். 88.9 பண்பலை ஊடாக உங்கள் வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு.

இதுவரையும் 88.9 பண்பலை ஊடாக உங்கள் வானிசை வானொலியின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன். இப்பொழுது தொடர்ந்து வருகின்ற ஒரு மனத்தியாலங்களும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை குமார் சின்னத்துறை அவர்கள் தொடர்ந்து தொகுத்து வழங்குவார்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் இப்பொழுதைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷாரங்கன். நன்றி, வணக்கம்.

0: ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரிலே வெள்ளிதோறும் வானலைகளில் வலம் வரும் வான் இசையை நேசிக்கும் நெஞ்சங்களே, நேர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு சகோதரன் அப்துல் ஹமீதின் வாத்சல்யம் நிறைந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். பிறந்த மண்ணையும் உறவுகளையும் பிரிந்து வாழும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் நமது இன அடையாளத்தை பேணுவதற்கு என எஞ்சி இருப்பதே மொழி ஒன்றுதான். தாய்மொழி அறியாத சமூகம் தன் முகத்தை தொலைத்த சமூகமாகவே கருதப்படும். அந்நிய மொழியும் கலாச்சார கலப்பும் நிறைந்த சூழலில் நமது மொழி அடையாளத்தை காப்பதற்கென அரும்பணியாற்றும் ஊடகங்களில் முக்கியமானது வானொலி. குழந்தை முதன் முதலில் பேச கற்றுக்கொள்ள துணையாவது அதன் செவிப்புலன் தானே. அது இல்லாத குழந்தை ஊமையாகிவிடும். எனவே செவி வழியாக சென்றடையும் சக்திமிக்க வானொலி எனும் ஊடகத்தை இயந்திரமயமான வாழ்க்கையின் இடையேயும் எடுத்து நடத்தும் நம் ஒலிபரப்பாளர்கள் நன்றியுடன் பாராட்டப்பட வேண்டியவர்கள். வாரத்தில் ஒரு நாள்தான் என்றாலும் தன் வாழ்க்கையின் பயனுள்ள பொழுதுகளை இவ்வானொலி நிகழ்ச்சிகளுக்காக அர்ப்பணித்து ஒழித்து வரும் சகோதரர் குமார் சின்னத்துறை அவர்களது பணி புலம்பெயர் தமிழர்களால் பாராட்டி மகிழ வேண்டிய பணியாகும். காலச்சூழலை கருதி ஜனரஞ்சகமும் சேர்த்து பயனுள்ள தகவல்களையும் வழங்கி வரும் பாணியும் மிச்சத்தக்கது. இவரது முயற்சி மேலும் பல்கிப் பெருக நேர்களாகிய உங்களது ஒத்துழைப்பும் வர்த்தக பெருமக்களது ஆதரவும் மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும். தமிழ் பேசும் தலைமுறை புலம்பெயர்ந்த மண்ணிலும் உண்டு என எதிர்காலத்திலும் நாம் வார்த்தட்டி சொல்லும் காலம் மலர வான் இசையின் பங்கும் கணிசமாக உதவும் என்று நம்புகிறேன். வானிசை மேலும் பல ஆண்டுகள் வெற்றி பாதையில் வீறு நடை போட மனமாற வாழ்த்துகிறேன். வாழ்க வளர்க வானிசை வானொலி.
1: வானிசை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் தான் உங்கள் நிஷா பேசுகிறேன். இது மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் விண்ணப்பம் சமூக வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. முதலில் இதய முரளி திரைப்படத்திலிருந்து தமன் இசையில் வாமா வாமா பாடலை கேட்டு மகிழலாம். இந்த பாட்டிற்கு ஆதேஷ் கிருஷ்ணா வரிகளை எழுதி தனுஷ் பாடியுள்ளார்.

நேயர்கள் இணைந்திருப்பது வானிசியன் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகள். இந்நிகழ்ச்சிகளை 88.9 FM-இலும் winfm.org.au என்ற இணையதளத்திலும் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை கேட்டு மகிழலாம். இன்று நான் உங்களிடம் ஒரு குட்டி கதையை சொல்ல போகிறேன். இந்த கதையின் தலைப்பு ஃபோன் பில். ஒருவருக்கு வீட்டில் டெலிஃபோன் பில் அதிகமாக வந்தது. அவர் தன் மனைவியிடம் கூறினார், நான் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஃபோன் செய்ய அலுவலக ஃபோனை பயன்படுத்துகிறேன், நீதான் அதிகமாக பேசியிருப்பாய் என கூறினார். ஆனால் அவர் மனைவியோ, தானும் தான் வேலை செய்யும் இடத்தில்தான் ஃபோன் பேசுகிறேன், நம் மகன் அவனது நண்பர்களிடம் பேசியதால் பில் அதிகரித்திருக்கலாம் என்றார் அவர் மனைவி. மகனோ, எனக்கும் நான் வேலை செய்யும் கம்பெனியில் ஃபோன் உண்டு, அதிலிருந்துதான் நான் ஃபோன் செய்கிறேன் என்றான். நம் வீட்டில் வேலை செய்யும் பெண் டெலிபோனை சுற்றி வருவதை பார்த்திருக்கிறேன் என்றான் மகன். வேலைக்காரியோ, என்னை எதற்காக திட்டுறீர்கள்? உங்களை போல நானும் வேலை செய்யும் இடத்திலிருந்துதான் என் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஃபோன் செய்கிறேன் என அவர் கூறியதும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், இதே அடுத்தவனுக்கு வந்த தக்காளி சட்னியா? இத்துடன் இந்த கதை முடிந்துவிட்டது. இப்போது அனிருத் இசையில் அரவிந்த் பாடலை கேட்டு மகிழலாம். இந்த பாட்டிற்கு சூப்பர் சூப்பர் வரிகளை எழுதி அனிருத் பாடியுள்ளார். அடுத்த முறை உங்களிடம் வேறொரு சுவாரஸ்யமான கதையை கூறுகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிஷா. நன்றி, வணக்கம்.

நேர்களுக்கு வணக்கம். 88.9 பண்பலை வரிசையின் ஊடாகவும் இணையத்தில் www.winfm.org.au என்ற இணையத்தின் ஊடாகவும் வானிசையின் வெள்ளிமாலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறீர்கள். நீலிய நேரம் சரியாக 7 மணி. தொடர்ந்து வருவது லண்டன் பிபிசியின் இணையத்திலிருந்து உலக செய்திகள்.

0: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கையின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையே உடனடியாக அமலுக்கு வந்த அமைதி ஒப்பந்தம். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது உட்பட பல முக்கிய விஷயங்கள் குறித்து தொடக்க கட்ட ஒப்பந்தம் கையெழுத்து. ஈரான் ஒப்பந்தத்தை தொடர்ந்து அமெரிக்கா இஸ்ரேல் உறவுகளில் அதிகரிக்கும் பதற்றம். சலுகைகள் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனானை உள்ளடக்கியது குறித்து இஸ்ரேல் எழுப்பியுள்ள கவலை. மாஸ்கோவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது இந்த வாரத்தில் இரண்டாவது முறையாக தாக்குதல் நடத்திய யுக்ரைன். இது ரஷ்ய தலைநகர் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலாக கருதப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சுகள். இரு பாலத்தீனர்கள் உயிரிழந்ததாக தகவல். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். அமெரிக்க அதிபர் டிரம்பும் ஈரான் அதிபர் மசூத் பெசிஸ்கியானும் இருநாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட ஒரு முதற்கட்ட அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். உடனடியாக அமலுக்கு வரும் இரு நாடுகளுக்கு இடையேயான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அனைத்து முனைகளிலும் மோதலை நிறுத்துவதையும் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதையும் உறுதிப்படுத்துகிறது. இருப்பினும் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான மிகவும் சிக்கலான விஷயம் இன்னும் தீர்க்கப்படாமலேயே உள்ளது. அதிபர் டிரம்பின் அரசியல் கூட்டாளிகள் சிலர் இந்த ஒப்பந்தத்தை கடுமையாக விமர்சித்துள்ளனர். இதுகுறித்து பிபிசி செய்தியாளர் தாமஸ் மோர்கன் வழங்கும் ஒரு தொகுப்பை பார்க்கலாம்.
1: பல வாரங்களாக வாக்குறுதியளிக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதியாக நிறைவடைந்தது. வெர்சைல்ஸில் ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதற்கு பிரான்ஸ் அதிபர் மக்ரோங் டொனால்டு டிரம்புக்கு வாழ்த்து தெரிவித்தார். டெஹ்ரானில் அதிபர் மசூத் பெசஸ்கியானும் அதையே செய்தார். அமெரிக்க தலைவர் இந்த ஒப்பந்தம் குறித்து உற்சாகமாக இருக்கிறார். ஆனால் இதில் உள்ள முக்கிய அம்சங்கள் என்ன? அமெரிக்கா, ஈரான் மற்றும் முக்கியமாக ஈரான் முன்னுரிமை அளிக்கும் லெபனான் உட்பட அது நட்பு நாடுகள் மீதான ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்துவதாக அறிவிக்கும் என்று இந்த ஒப்பந்தம் கூறுகிறது. ஈரான் அணு ஆயுதத்தை வாங்கவோ அல்லது தயாரிக்கவோ முடியாது என்ற டொனால்ட் டிரம்பின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றும் இதில் அடங்கும். எனினும் ஒப்பந்தத்தின் மற்ற அம்சங்கள் குறித்து பார்க்கும்போது அமெரிக்க அதிபர் கூறிய விளக்கத்தை விட அதன் உரை சற்று மாறுபட்ட மற்றும் நுணுக்கமான அணுகுமுறையை கொண்டுள்ளது. ஈரான் மீதான பொருளாதார தடைகள் படிப்படியாக நீக்கப்படும். மேலும் அந்நாட்டின் மறுகட்டமைப்புக்காக $300 பில்லியன் நிதிக்கான அணுகல் வழங்கப்படும். இருப்பினும் இதில் யார் என்ன பங்களிப்பை வழங்குவார்கள் என்பது குறித்து தெளிவான விளக்கம் அளிக்கப்படவில்லை. உலகம் முழுவதும் உள்ள அனைவரின் கவனமும் ஹோர்முஸ் நீரிணையின் மீது இருக்கும் நிலையில் இப்போதைக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் வணிக கப்பல்கள் மீண்டும் அதன் வழியாக சுதந்திரமாக செல்ல அனுமதிக்கப்படும். இருப்பினும் 60 நாள் ஒப்பந்தம் காலாவதியான பின்னர் கட்டணம் வசூலிக்கப்படலாம் என்று ஈரானிய அதிகாரிகள் கூறுகின்றனர். இதுபோன்ற நடவடிக்கையும் ஒப்பந்தத்தில் காணப்படும் பிற முரண்பாடுகளும் அமெரிக்காவில் உள்ள அனைத்து அரசியல் தரப்பினராலும் விமர்சிக்கப்பட்டுள்ளன.
2: இது அமெரிக்கா மற்றும் அதிபர் டிரம்பின் பேச்சுவார்த்தையாளர்கள் ஒப்புக்கொண்ட ஒன்று அல்ல என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த போர் தொடங்குவதற்கு முன்பு ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் அழுத்தம் கொடுக்கவோ அல்லது சலுகைகள் பெறவோ பயன்படுத்தவில்லை. எனவே அந்த நீரிணை வழியாக செல்லும் வணிகத்திற்கு அவர்கள் கட்டணம் வசூலிக்க அனுமதிக்கும் எந்த ஒரு ஒப்பந்தமும் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல உலகிற்கும் மிக மோசமான ஒப்பந்தமாகும்.
1: டொனால்ட் டிரம்ப் வழக்கம் போல மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இந்த ஒப்பந்தத்தை பாராட்டி வருகிறார். ஆனால் இந்த மோதல் உண்மையில் அதற்குரிய பலனை தந்ததா? ஈரான் உடனான இந்த போரிலிருந்து அமெரிக்கா என்ன சாதித்துள்ளது போன்ற கடினமான கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன.
0: அமெரிக்கா ஈரான் இடையேயான 14 அம்சங்கள் கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது உலகம் முழுவதும் பேசுபொருளாகியுள்ளது. அதில் உள்ள சில விஷயங்கள் குறித்து பார்க்கலாம். நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் மதிக்க வேண்டும். மேலும் ஒருவருக்கொருவர் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். அதிகபட்சமாக 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும். ஆனால் இரு நாடுகளின் பரஸ்பர ஒப்புதலுடன் இந்த காலக்கெடு நீட்டிக்கப்படலாம். ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகையை நீக்குவதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். மேலும் 30 நாட்களுக்குள் இந்த முற்றுகை முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும். வேண்டும். ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள அனைத்து பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா நீக்க வேண்டும். மேலும் ஈரானில் தற்போதைய நிலையை நீட்டிக்கவும், அந்நாட்டின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு சலுகைகளை வழங்கவும், மற்றும் முடக்கப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட ஈரானின் சொத்துக்களை விடுவிப்பதை எளிதாக்கவும் அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது. இறுதியாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே வருங்காலத்தில் எட்டப்படும் எந்தவொரு இறுதி ஒப்பந்தமும் ஐநா பாதுகாப்பு சபையால் அங்கீகரிக்கப்பட்டு அனைத்து தரப்பினருக்கும் கட்டுப்படக்கூடிய தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து லண்டனிலிருந்து பிபிசியின் உலக விவகாரங்களுக்கான செய்தியாளர் அன்பரசன் எத்திராஜன் வழங்கும் விவரங்களை பார்க்கலாம்.
3: நீண்ட இழுபறிக்கு பிறகு அமெரிக்காவிற்கும் ஈரானிற்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இதை பிரான்ஸ் நாட்டிலேயே தற்பொழுது விஜய் மேற்கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார். அதே போல ஈரானிய மூத்த அதிகாரிகளும் இதிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இது உலக அளவிலே பெரிய அளவில் வரவேற்கப்படுகிறது. இந்தியா, தெற்காசியா, ஆசிய நாடுகளிலே அந்த பெட்ரோல் டீசல் விலை பல மடங்கு உயர்த்தப்பட்டது. குக்கிங் கேஸ் சிலிண்டர் கிடைப்பதிலே தட்டுப்பாடு, ரசாயனங்கள் கிடைப்பதிலே, உரங்கள் தயாரிப்பதிலே தட்டுப்பாடு போன்ற பல்வகையான பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் பல்வேறு தரப்பட்ட மக்களால் எதிர்கொள்ளப்பட்டன. பல்வேறு நாடுகளும் இப்படி இந்த இரண்டு தரப்பும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகோள்களை விடுத்திருந்தன. இதிலே 14 அம்சங்கள் கொண்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்வார்கள். இதிலே முக்கியமாக அமெரிக்கா தற்பொழுது தன்னுடைய கடற்படை மூலம் ஈரான் மீதான தடைகளை, அதாவது அங்கிருந்து எந்த விதமான பொருட்களும் வெளியே வரக்கூடாது, கப்பல்கள் வரக்கூடாது என்ற இருந்த தடையை அடுத்த ஒரு 30 நாட்களுக்குள் அதை நீக்கிக் கொள்வோம் என்ற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ஈரான் தாங்கள் அணு ஆயுதத்தை நாடமாட்டோம் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள். இது தவிர இந்த 60 நாட்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்து இறுதி கட்டத்திலே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுமே ஆனால் ஈரான் மீதான ஒரு பொருளாதார தடைகள் பல்வேறு ஆண்டுகளாக அது இருந்து வருகிறது. தன்னுடைய ஏற்றுமதி கொள்கை காரணமாக தன்னுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்வதில் இருந்த தடைகள் எல்லாம் நீக்கப்படும் என்று அமெரிக்கா உறுதியளித்திருக்கிறது. தவிரவும் ஈரானிலே இருக்கக்கூடிய இந்த கான்ட்ரவர்ஷியலான அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்று சொல்லப்படுவது, ஏனென்றால் அது அணு ஆயுதம் தயாரிக்கவும் அதை பயன்படுத்தலாம், அதை பலமிழக்க செய்வதற்கு சர்வதேச அணுசக்தி மையத்தினுடைய ஒரு கண்காணிப்பிலே அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்கின்ற மற்றொரு உறுதிமொழியும் இந்த ஒப்பந்தத்திலே இருக்கிறது. ஈரானுக்கு சொந்தமான பல பில்லியன் டாலர் அளவிலான வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பணம் வந்து தற்பொழுது முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த இறுதி ஒப்பந்தம் ஏற்படுகின்ற அந்த ஒரு சூழலிலே அடுத்து வருகின்ற மாதங்களிலே இந்த பணத்தையும் அதை விடுவிப்பதற்கு அமெரிக்கா ஒத்துக்கொண்டிருக்கிறது. இதிலே சில சிக்கல்களும் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் இந்த இரண்டு தரப்பிற்கும் இடையே ஒரு பரஸ்பர சந்தேகம் தொடர்ந்து இருந்து வருகிறது. இரண்டாவது இதிலே முக்கியமான பிரச்சனை லெபனான். தற்பொழுது இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இஸ்ரேலிய படைகளும் லெபனான் உள்ளேயே இருக்கின்றன. ஈரான் இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், தவிரவும் இஸ்ரேல் படைகள் பின்வாங்கப்பட வேண்டும், அங்கும் அந்த போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஈரான் முக்கியமாக வைத்திருக்கிறது. இது இஸ்ரேல் எந்த அளவிற்கு இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறது, அமெரிக்கா அதற்கு அழுத்தம் தருமா என்கின்ற ஒரு கேள்வியும் இதில் எழுகிறது. இது மிக மிக ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு பல்வேறு தரப்புகள், பாகிஸ்தான், கட்டார் போன்ற நாடுகள் பெருமளவிலே உதவி செய்தன. அவர்கள் அந்த இரண்டு தரப்பிற்கும் இடையேயான செய்திகளை பரிமாறிக்கொண்டார்கள். பல்வேறு சமயங்களிலே வந்து ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிவிடும், இன்று, நாளை அல்லது அடுத்த வாரம் என்றெல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டு அது ஏற்படாத நிலையில் கடைசியில் ஒரு வழியாக பல்வேறு உலக நாடுகளுடைய சமரசத்திற்கு பின்னால் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது.
0: ஈரானுக்கு எதிராக போரை தொடங்குமாறு டொனால்டு டிரம்பை முதலில் தூண்டியவர்களில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் ஒருவர். ஆனால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து அவரிடமிருந்து எந்த எதிர்வினையும் வரவில்லை. இருப்பினும் ஈரானுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனானையும் உள்ளடக்கிய முடிவு ஆகியவை குறித்து இஸ்ரேலில் உள்ள சிலரிடையே கவலை நிலவுகிறது. இதுகுறித்து ஜெருசலேமிலிருந்து பிபிசி செய்தியாளர் லூசி வில்லியம்சன் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
4: லெபனானில் ஹெஸ்போலாவுடன் இஸ்ரேல் நடத்தும் மோதல், ஈரானுடன் அமெரிக்கா ஏற்படுத்தியுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும், அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியையும் சோதனைக்கு உள்ளாக்கக்கூடும். இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவரவும் லெபனானின் பிராந்திய ஒருமைப்பாட்டை மதிக்கவும் டொனால்டு டிரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார். இருப்பினும் இஸ்ரேலின் தாக்குதல்களும் ஆக்கிரமிப்பும் தொடர்கின்றன. நேற்று ஹெஸ்போலாவின் ட்ரோன் தாக்குதல்களில் 5 இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்தனா். பிபி என அறியப்படும் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவுக்கு டொனால்டு டிரம்ப் தனது எதிர்பார்ப்புகளையும் கோரிக்கைகளையும் மறைமுகமாக நினைவூட்டினார்.
5: லெபனான் விவகாரத்தில் எங்களுக்கு இடையே ஒரு சிறிய கருத்து வேறுபாடு உள்ளது. பிபி, நீங்கள் இன்னும் சற்று மென்மையான அணுகுமுறையை கையாளலாம் என்று நான் கருதுகிறேன். ஹெஸ்போலாவை சேர்ந்த ஒருவர் ஒரு கட்டடத்திற்குள் நுழையும் போதெல்லாம் அந்த கட்டடத்தையே இடித்து தள்ள வேண்டிய அவசியமில்லை.
4: டொனால்டு டிரம்ப் அடிக்கடி பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அவமதித்தும் இழிவுபடுத்தியும் பேசியுள்ளார். மேலும் அவருக்கு சொல்லப்படுவதே அவர் செய்கிறார் என்றும் கூறியுள்ளார். ஆனால் தீவிர வலதுசாரி முதல் தாராளவாத இடதுசாரி வரையிலான இஸ்ரேலியர்கள் இந்த விஷயத்தில் டிரம்ப் அவ்வாறு செய்யக்கூடாது என்று கூறுகின்றனர்.
2: நெத்தன்யாகு தான் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை சரியாக செய்ய வேண்டும். டொனால்டு டிரம்ப் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கருதுகிறேன்.
6: பிற பயங்கரவாத செயல்பாடுகளிலிருந்து எங்கள் நாட்டை பாதுகாக்க விரும்புகிறோம்.
7: நெத்தன்யாவுக்கு வேறு வழி இல்லை. டிரம்ப் விரும்பும் அனைத்தையும் அவரால் வழங்க முடியாது. ஏனெனில் நாங்கள் இங்கேயே தொடர்ந்து உயிர் வாழ வேண்டியுள்ளது.
4: நெத்தன்யாகுவின் நெருங்கிய கூட்டாளியும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலிய தூதருமானவர் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு மிகவும் பாதகமானது என்று விமர்சித்துள்ளார். நெத்தன்யாகுவின் அரசியல் எதிரிகள் மற்றும் கூட்டாளிகள் என இருதரப்பினரும் அவர் மீது கடும் அழுத்தம் கொடுத்து டொனால்டு டிரம்பின் விருப்பத்தை மீறி ஹெஸ்போலாவுக்கு எதிரான போரை தொடருமாறு வலியுறுத்தி வருகின்றனர்.
1: யாரேனும் எங்களிடம் போர் நிறுத்தம் பற்றி கூறுவதற்கு முன்பாகவே ஹெஸ்போலாவின் ராணுவ வலிமையை நாங்கள் அழிக்க வேண்டும். எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உள்ளது. அவர்கள் தொடர்ந்து எங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். எங்களை தாக்குவதற்கான வலிமையையும் தொடர்ந்து வளர்த்து வந்துள்ளனர். இதை நாங்கள் அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்க முடியாது.
4: ஈரானுடனான போர் இஸ்ரேலின் வலிமையை அதிகரித்ததாகவும் ஈரானை பலவீனப்படுத்தியதாகவும் கூறும் நெத்தன்யாகு அதை ஒரு வெற்றியாகவே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஆனால் மறுபுறம் இப்போரினால் ஈரான் எவ்வாறு வலுவடைந்துள்ளது என்பதை அவரது விமர்சகர்கள் பட்டியலிடுகின்றனர். அதேவேளையில் சில மாதங்களுக்கு முன்புதான் முன்னெப்போதையும் விட வலுவானதாக கூறப்பட்ட அமெரிக்க கூட்டணியில் ஏற்பட்டுள்ள விரிசலை அவரது அரசியல் எதிரிகளும் கூட்டாளிகளும் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த போரின் முடிவிலேயே தனது அரசியல் எதிர்காலம் தங்கியிருப்பதாக இஸ்ரேலின் பிரதமர் கருதி செயல்பட்டு வருகிறார். ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவும் ஈரானும் இப்போது தொடங்க உள்ளன. இந்நிலையில் நெத்தன்யாகு அந்த விவாதங்களில் செல்வாக்கு செலுத்த விரும்புவார். அமெரிக்காவுடனான அவரது உறவு பலவீனமடைந்துள்ளதால் அதை செய்வதற்கான ஒரு வழியை அவர் தேடுவார்.
0: அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான ஒப்பந்தம், அதனால் அமெரிக்கா இஸ்ரேல் உறவுகளில் எழுந்துள்ள சிக்கல் குறித்த செய்திகளை பார்த்தோம்.

உக்ரைன் மீது ஒரே இரவில் தொடர் தாக்குதல்களை நடத்தியது. கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலிய குண்டுவீச்சுகளில் குறைந்தது 2 பாலத்தீனர்கள் கொல்லப்பட்டதாக காசாவில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் அல்மவாசி கடற்கரையில் உயிரிழந்ததாகவும் குறைந்தது 8 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்குக்கரையில் உள்ள ஹெப்ரோனில் உள்ள ஒரு சர்ச்சைக்குரிய புனித இடத்தை நிர்வகிக்கும் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்ட பங்கை அகற்றுவதாக கூறியுள்ள இஸ்ரேலின் அறிவிப்பை பாலத்தீன ஆணையம் கண்டித்துள்ளது. பிராந்தியத்தில் போரை தடுக்க நாட்டின் ராணுவ திறன்களை வலுப்படுத்துவது முக்கியமானது என்று ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பை அதிகரிப்பது மற்றும் அமெரிக்காவுடனான ஜப்பானின் கூட்டணியை வலுப்படுத்துவது ஆகியவை பல அடுக்குகளை கொண்ட தடுப்பு திறனுக்கானது என்று சின்ஜிரோ கொய்சுமி கூறினார். சீனா மற்றும் வடகொரியாவிலிருந்து சாத்தியமான அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டுள்ள ஜப்பான் அதன் அமைதிவாத மரபை மாற்றி வருகிறது. மேலும் ஆபத்தான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கான பல தசாப்தங்களாக இருந்த தடையையும் சமீபத்தில் நீக்கியது. கியூபாவின் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் பொருளாதாரத்தின் பல துறைகளை தனியார் முதலீட்டிற்கு திறந்துவிடுவதை நோக்கமாக கொண்ட சீர்திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. கரீபியன் தீவு நாடான கியூபா அமெரிக்காவின் எரிபொருள் முற்றுகையால் கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள கியூப மக்களிடமிருந்து அதிக மூலதனத்தை ஈர்க்கும் நோக்கில் இந்த முன்மொழிவுகள் உள்ளன. அதன் முக்கிய பிராந்திய நட்பு நாடான வெனிசுவேலாவின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா வெளியேற்றிய ஜனவரி மாதம் முதல் கியூபாவின் பொருளாதாரம் மோசமடைந்துள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.

0: Missed your favourite Win FM show? The Win FM website now has podcasts available for all programs. Visit winfm.org.au, go to the program page and click the podcast link.
1: வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு வெள்ளி மாலையில் உங்களை சந்திக்கும் மகிழ்ச்சியில் இருக்கிறேன். நான் லலிதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வின் எஃப்எம் 88.9 அலைவரிசையில் வானிசை வானொலியின் வெளிமலை நிகழ்ச்சி. கடந்த வாரம் நாம் ஒரு பெரிய பயணத்தின் வாசலில் நின்றிருந்தோம். ஜிலாங்கில் நான் கண்டடைந்த அந்த புத்தக கடையில் உலக உருண்டையை வியப்போடு பார்க்கும் ஒரு சிறுமியின் படத்துடன் சோஃபீஸ் வேர்ல்ட் இன் ஆங்கில அண்டை என்னை வரவேற்றது. அது ஒரு தூண்டுதல் மட்டுமே. நான் வாசித்தது காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்ட ஆர் சிவகுமார் அவர்களின் தமிழாக்கம் இ புக் வடிவில். இந்த நிமிடத்திலிருந்து நம்முடைய தொடர் துவங்குகிறது. இந்த வாரத்தின் அத்தியாயம் ஈடனின் தோட்டம். நாம் அந்த புத்தகத்தின் உள்ளேயே நடக்கப் போகிறோம். முதல் அத்தியாயம் துவங்குகிறது நூலின் விவரம், மூல நாவல் சோஃபீஸ் வேர்ல்ட், மூல ஆசிரியர் யோஸ்டன் கார்டர், நார்வே 1991, தமிழ் மொழிபெயர்ப்பு ஆர் சிவகுமார், வெளியீடு காலச்சுவடு பதிப்பகம். 15 வயது சோஃபி அமுன்சென் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு நடந்து வந்து கொண்டிருக்கிறாள். அது ஒரு மே மாதம். நார்வேயில் வசந்தம் துவங்கி கொண்டிருக்கிறது. வழியில் அவளுடைய நண்பி யோயன்னாவுடன் ஒரு கேள்வி விவாதம். மனித மூளை என்பது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மட்டும்தானா? யோயன்னா சொல்கிறாள், ஆமாம், மூளை ஒரு அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டர், கணிப்பொறி மட்டும்தான். சோஃபி யோசிக்கிறாள், மனிதன் வெறும் ஒரு மெஷினா? அதைவிட மேலாக ஏதோ ஒன்று நம்மிடம் இருக்கிறதா இல்லையா? சாதாரண வாக்குவாதம் போலத்தான் இந்த கேள்வி இருக்கிறது. ஆனால் தத்துவத்தின் மிக ஆழமான கேள்விகளில் ஒன்று இது. கான்சியஸ்னஸ் என்றால் என்ன? நாம் வெறும் ஒரு பயாலஜிக்கல் மெஷின்ஸ் மட்டும்தானா? பல்பொருள் அங்காடியை வந்தடைந்ததும் இருவரும் அவரவர் வழி பிரிந்து போகிறார்கள். சோஃபி தனியாக தன் வீடு நோக்கி நடக்கிறாள். அவள் வசிக்கும் இடம் ஒரு பெரிய புறநகரின் கடைக்கோடி. அவள் வீட்டுக்கு அப்பால் வீடுகளே இல்லை, அதற்கு அப்பால் காடு மட்டுமே உள்ளது. இதனாலேயோ என்னவோ அவளுக்கு அந்த வீடு எப்பொழுதும் உலகத்தின் எல்லையை போல தோன்றும். அவள் வழியில் டாஃபிடில் பூக்கள் மலர்வதையும் பிர்ச் மரங்களின் வெளிர்பச்சை இலைகளையும் பார்த்தவாறு நடக்கிறாள்.

சோஃபிக்குள் ஒரு யோசனை. இவ்வளவு நாளும் பனியில் மூடியிருந்த பூமி திடீர் என்று இப்படி உயிர்த்தெழுகிறதே, பசுமையை விரிக்கிறதே, எது இதனை சாத்தியப்படுத்துகிறது? இந்த கேள்வி அவளுக்கே அறியாது அவளுடைய ஒரு தத்துவ பயணத்தின் துவக்கம். அவளுடைய தபால் பெட்டியில் ஒரு வெள்ளை காகிதம். நீ யார்? அவள் தோட்ட வாயிலை திறந்து உள்ளே நடக்கிறாள். மியாவ்! புதரிலிருந்து ஒரு பூனை பாய்ந்து வருகிறது. ஆரஞ்சு நிற மென்முடி, கருப்பு வரிகள், மேகமாக அசையும் வால். இதுதான் ஷேர்கான், சோஃபியின் உயிர் நண்பன். கதவை திறப்பதற்கு முன்னாலேயே அது உள்ளே நுழைந்து விடுகிறது. நண்பர்களே, சோஃபியோட வீடே ஒரு சிறிய உலகம். அவளிடம் பல விலங்குகள் இருக்கின்றன. கோல்ட் டாப், ரெட் ரைடிங் ஹுட், கருப்பு ஜாக் எனப்படும் மூன்று தங்க மீன்களும், ஸ்மித் மற்றும் ஸ்மூல் என்ற கிளி பறவைகளும், கோவிந்தா என்று ஒரு ஆமையும், ஷேர்கான் நாம் முன்னமே பார்த்தோம் இல்லையா, அந்த பூனையும். இவளை சுற்றி இத்தனை விலங்குகள் ஏன் என்று அவள் அம்மா எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டிருப்பாள். சோஃபி வீட்டில் பெரும்பாலும் தனியாகத்தான் இருக்கிறாள். அவளுடைய அம்மா ஒரு பணியிடத்தில் வேலை செய்வதாலும், அவளுடைய அப்பா ஒரு பெரிய எண்ணெய் கப்பலின் கேப்டன், வருடத்தில் பெரும் பகுதி கடலிலேயே கழிப்பதாலும் அவளுக்கு விலங்குகளே அவளுடைய உற்ற துணை. அவள் அப்பா சில வாரங்கள் வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது வீடே ஒளிரும், சிறுபொலி கேட்கும். ஆனால் அவர் கடலுக்கு திரும்பி போய்விட்டால் அந்த வீடு வேறு மாதிரி ஆகிவிடும். அப்பா எங்கோ தொலைவில் இருப்பது போல, அது மிக தொலைவாக தோன்றுவது போல அவளுக்கு தோன்றும். சோஃபி உள்ளே நுழைந்து ஷேர்கானுக்கு ஒரு கிண்ணத்தில் உணவு வைக்கிறாள். பிறகு சமையல் அறை ஸ்டூலில் உட்கார்ந்து தனக்கு வந்திருந்த அந்த முதல் கடிதத்தை மறுபடியும் படிக்கிறாள். நீ யார்? சரி, நான் சோஃபி அமுன்சன். ஆனால் சோஃபி அமுன்சன் என்பது யார்? என் பெயரை வைத்து நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். இப்பொழுது என் பெயர் சோஃபி அமுன்சனுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்றாக இருந்தால் நான் மாறியிருப்பேனா? நான் அப்பொழுதும் சோஃபியாகத்தானே இருந்திருப்பேன். இப்படியெல்லாம் அவளுக்கு தோன்றுகிறது. உடனே அவள் தன் கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்று கொள்கிறாள். அவளுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. அவள் பிறந்த பொழுது அவளுக்கு அவளுடைய அப்பா லிலிமோர் என்று பெயர் வைக்க ஆசைப்பட்டிருந்தார். ஆனால் அவளுடைய அம்மா அனுமதிக்காததால் சோஃபி என்று பெயர் வைத்தார்கள். நான் இப்பொழுது லிலிமோர் அமுன்சன் என்று நான் இருந்திருந்தால் வேறு ஒருத்தியாக இருந்திருப்பேனா? அவள் கண்ணாடி முன்னால் நின்று நான் சோஃபி அமுன்சன் என்று சொல்கிறாள். கண்ணாடியில் இருக்கும் பிரதிபிம்பமும் அதையே சொல்கிறது. நீ யார் என்று அவள் கண்ணாடியில் உள்ள தன் உருவத்தை பார்த்து கேட்கிறாள். இப்பொழுது அதே கேள்வி எதிரொலிக்கும் போது கேள்வியை கேட்டது அவளா, கண்ணாடி பிம்பத்தில் இருக்கும் அவளா என்று அவளுக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது. இந்த தருணத்தில் கார்டர் நம்மிடம் ஒரு மிகப்பெரிய தத்துவ ட்ரெடிஷனை முன்னெடுத்துகிறார். கிமு 470 ஏதென்ஸ் நகரில் சாக்ரட்டிஸ் என்ற ஒரு மனிதர் தெருவிலே நடந்தார். அவர் மக்களை நிறுத்தி வழிமறுத்தி கேட்பார், நீ நீதியை அறிவாயா, உன்னை அறிவாயா? அவரது ஒரே ஒரு வாக்கியம், நோ தை செல்ஃப், உன்னை நீ அறி. இதனாலேயே அவர் தண்டிக்கப்பட்டாரோ என்னமோ, அவர் நஞ்சு குடிக்க வேண்டியதாயிற்று. ஆனால் அவர் இறந்து 2500 மேற்பட்ட ஆண்டுகள் கடந்தும் அந்த கேள்வி மட்டும் இன்னும் உயிரோடு இருக்கிறது. இப்பொழுது நாம் அடுத்த காட்சிக்குள் நுழைகிறோம். சோஃபி மீண்டும் தபால் பெட்டிக்கு போகிறாள். அங்கே அவள் முன்பு பார்த்தபொழுது காலியாக இருந்த தபால் பெட்டி இப்பொழுது 2வது கடிதத்தை வாயில் வைத்துக் கொண்டு காத்திருக்கிறது. இந்த இன்னொரு காகிதத்தில் உலகம் எங்கே இருந்து வருகிறது? இந்த கேள்வியை படித்தபடி சோஃபி வீட்டுக்கு திரும்பாமல் தன்னுடைய சீக்ரெட் கார்டன், ஒரு ரகசிய இடத்திற்கு போகிறாள். அவளுடைய தோட்டத்தின் கோடியில் ராஸ்பெரி புதர்களுக்கு பின்னால் ஒரு பழைய வேலி இருக்கிறது. யாரும் கத்தரிக்காமல் 20 வளர்ந்து நுழைய முடியாத திரட்சியாக அது மாறியிருக்கிறது. சோஃபிக்கு மட்டும் அந்த புதரில் ஒரு ரகசிய பொந்து தெரியும். அதற்குள் நுழைந்தால் இலைகளுக்கு நடுவிலே ஒரு பெரிய குழிவு போல இருக்கும். அங்கே உட்கார்ந்தால் யாரும் அவளை காண மாட்டார்கள். ஆனால் சிறிய ஓட்டைகள் வழியாக முழு தோட்டத்தையும் அவளால் பார்க்க முடியும். அவள் சிறு குழந்தையாக இருந்த பொழுது அம்மாவும் அப்பாவும் அவளை தோட்டத்தில் தேடுவதை அங்கிருந்து பார்த்து வேடிக்கை பார்ப்பாள். அந்த இடம் அவளுக்கு அவளுடைய தனிப்பட்ட உலகம். விவிலியத்தில் வரும் ஈடன் தோட்டத்தை பற்றி கேட்கும் பொழுதெல்லாம் அவளுக்கு இந்த இடமே நினைவுக்கு வரும்.
இப்பொழுது சோஃபி இரண்டு கடிதங்களையும் கையில் பிடித்துக்கொண்டு உட்கார்ந்து யோசிக்கிறாள். விண்வெளி எப்பொழுதும் இருந்திருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு தொடக்கம் இருந்திருக்க வேண்டும் இல்லையா? வெறுமையிலிருந்து ஒன்று வர முடியுமா? கடவுள் நம்மை படைத்தார் என்றால் கடவுளை யார் படைத்தார்? இந்த கேள்வியை சோஃபி கேட்கவில்லை. 2300 ஆண்டுகளுக்கு முன்பே அரிஸ்டாட்டில் கேட்டுவிட்டார். எல்லாவற்றையும் தொடங்க வைத்தது ஒன்று ஒன்று இருக்கிறது. அதை ஃபர்ஸ்ட் காஸ், முதல் காரணம் என்பார்கள். தாமஸ் அக்வினாஸ் என்ற தத்துவ ஞானி கடவுளை அந்த அன்காஸ்டு காஸ், காரணமற்ற காரணம் என்றார். சோஃபிக்கு இது என்னமோ சரியாக தோன்றவில்லை. இது பிரச்சனையை ஒத்தி போடுவது மட்டுமே என்று உணர்கிறாள். இந்த நேர்மை இதுதான் ஒரு நல்ல தத்துவ ஞானியின் அடையாளம். இப்பொழுது ஷேர்கான் புதரிலிருந்து வெளியே வருகிறது. வேகமான கால்கள், துடிக்கும் வால், கூர்மையான கண்கள். சோஃபி அதை பார்த்தவாறு யோசிக்கிறாள். இப்பொழுது இந்த பூனை உயிரோடு இருக்கிறது, ஓடுகிறது, வாலை ஆட்டுகிறது, மியாவ் மியாவ் என்று குழைகிறது. ஆனால் இதற்கு தான் உயிரோடு இருக்கிறோம் என்று தெரியுமா? இல்லையா? பூனைக்கு தெரியாது என்று வைத்துக் கொள்வோம். மனிதனுக்கு தெரியுமா இல்லையா? மனிதனுக்கு தான் இப்பொழுது பிறந்திருக்கிறோம், நாளை இறப்போம் என்று தெரியும். சோஃபிக்கு சட்டென்று அவளுடைய பாட்டி நினைவுக்கு வந்தார். 6 மாதங்களுக்கு முன்பு அவர் பாட்டி இறந்து போய்விட்டார். ஒவ்வொரு நாளும் அவர் இல்லாதது இவர்களுக்கு தெரிகிறது. பாட்டி நோய்வாய்ப்பட்ட அன்று இவளிடம் ஒன்று சொன்னார். வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது என்று இந்த கணம் வரை நான் உணர்ந்ததே இல்லை. இறப்பை நோக்கி நாம் நடக்கிறோம் என்று தெரிகிற பொழுதுதான் உயிரோடு இருப்பதின் அற்புதம் தெரிகிறது. இதைத்தான் ஹெய்டெகர் என்ற தத்துவ ஞானி பீயிங் டுவர்ட்ஸ் டெத், இறப்பை நோக்கி நகரும் இருப்பு, அதுதான் வாழ்வை உண்மையாக உணர வைக்கிறது. நாணயத்தின் இரு பக்கங்கள் போல ஒன்றை பார்க்காமல் மறுபக்கம் தெரியாது. இப்பொழுது சோஃபி ஏதோ யோசனையாக திருப்பியும் தபால் பெட்டி பக்கம் போகிறாள். இந்த முறை அவளை ஒரு அஞ்சல் அட்டை வரவேற்கிறது. வெப்ப மண்டல கடற்கரை படத்துடன் நார்வே அஞ்சல் தலையுடன் ஐநா படைப்பிரிவு முத்திரை. முகவரியில் பார்க்கிறாள், ஹில்டே மோலார் நாக், மேற்பார்வை சோஃபி அமுன்சென், 3 கிளாவர் தெரு. படிக்கிறாள், அன்புடைய ஹில்டே, உன்னுடைய 15வது பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள். சோஃபியின் மேற்பார்வைக்கு இந்த கடிதத்தை அனுப்புவதற்கு என்னை மன்னிக்கவும். அதுதான் மிக எளிமையான வழி. அன்புடன் அப்பா. சோஃபி திடுக்கிற்று நிற்கிறாள். ஹில்டே என்பது யார்? சோஃபி பிறந்த நாளுக்கு 1 மாதம் முன்னால் அதே 15வது பிறந்த நாளை கொண்டாட யாரோ ஒருத்தி இருக்கிறாள். யாரோ ஒரு அப்பா அவளுக்கு போக வேண்டிய கடிதத்தை சோஃபியின் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். ஏன்? இப்பொழுது சோஃபிக்கு தலையை சுற்றுகிறது. அவளிடம் 3 கேள்விகள், 3க்கும் விடை தெரியாது. இந்த 2 வெள்ளை உரைகளையும் அஞ்சல் அட்டையையும் யார் போட்டார்கள்? 2வது, நீ யார்? உலகம் எங்கிருந்து வருகிறது என்று கேள்வியை கேட்பவர் யார்? ஏன் அந்த கேள்விகளை இவளிடம் கேட்கிறார்? 3வது, ஹில்டே மோலார் நாக் என்பது யார்? அவளுக்கு வரவேண்டிய கடிதம் சோஃபிக்கு ஏன் வருகிறது? சோஃபியை போல நானும் குழம்பித்தான் கிடக்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், அவள் ஒன்று மட்டும் உறுதியாக நம்புகிறாள், நாமும் அவளுடன் சேர்ந்து நம்பத்தான் வேண்டியிருக்கிறது. இந்த 3ம் தனித்தனி நிகழ்வுகள் அல்ல, ஏதோ ஒரு நூல் இவை 3ம் ஒன்றாக இணைக்க இருக்கிறது. நண்பர்களே, இன்றைய தத்துவ சிந்தனை என்ன இருக்கிறது இதில்? இது ஒரு அழகான மர்மக்கதை போலத்தானே இருக்கு. தத்துவம் என்பது பல்கலைக்கழக வகுப்பறையில் நாம் உட்கார்ந்து கற்பது அல்ல. நம் தத்துவத்தை ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு 15 வயது பெண் பார்வையில் இதை கற்க இருக்கிறோம். சாக்ரட்டிஸ் ஒன்று சொன்னார், நான் ஒன்றும் அறியேன் என்பதை மட்டுமே அறிவேன். இது ஒரு பலவீனம் அல்ல, இதுவே தொடக்கம். நாம் கடந்த வாரம் இந்த புத்தகத்தை கண்டடைந்தோம். இந்த வாரம் சோஃபி நேரடியாக நம்மிடம் பேசினாள். அவளுடைய கேள்விகள் இப்பொழுது நம்முடைய கேள்விகளாக தொடர்கின்றன. அடுத்த வாரம் நாம் பார்க்கவிருக்கும் அத்தியாயம் மந்திரவாதியின் தொப்பி. ஒரு மந்திரவாதி தன் தொப்பியில் இருந்து முயலை வெளியே எடுக்கிறான். அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் நாமும் இந்த பிரபஞ்சமாகிய தொப்பியிலிருந்து வெளியே வந்த முயல்கள் இல்லையா? இதுதான் நாம் அடுத்த வாரம் கண்டடைய போகும் கேள்வி. ஆனால் அதைவிட முக்கியமான கேள்வி நம்மிடம் இருக்கிறது. இந்த சோஃபி யார்?
சோஃபிக்கு யார் இந்த கடிதங்களை அனுப்புகிறார்கள்? ஹில்டே என்பவள் யார்? ஆல்பர்ட் நாக்ஸ், ஹில்டே, சோஃபி இவர்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நேர்களே. சோஃபியின் கதை நாம் நினைப்பதை விட மிக ஆழமான இடத்திற்கு நம்மை அழைத்து செல்ல இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம். நான் லலிதா.

0: நேர்கள் வானிசையின் வெள்ளி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிலை நேரம் சரியாக 7:32. தொடர்ந்து வரும் தொடர் நிகழ்ச்சி கல்கியின் பொன்னியின் செல்வன். இந்த நிகழ்ச்சியை வானிலைக்கென வடிவமைத்து வழங்குகின்றார் மெல்பர்னிலிருந்து காயத்ரி அவர்கள்.
1: மாலை வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் காயத்ரி. கல்கியோட பொன்னியின் செல்வன் நாவலை படிக்கலாமா?
2: பாகம் 3 அத்தியாயம் 14 பறக்கும் குதிரை. நந்தினி அதை உற்று பார்த்து தான் கொடுத்த முத்திரை மோதிரம் அதுதான் என்று தெரிந்து கொண்டாள். ஐயா, நான் கொடுத்ததை திரும்பி வாங்கிக் கொள்ளும் வழக்கம் எனக்கில்லை. உம்முடைய நேர்மையை சோதித்து அறிவதற்காகவே கேட்டேன். சோதனையில் நீர் தேறிவிட்டீர். என்னுடைய ஆட்களை கொண்டு உம்மை சோதனை போடும்படியான அவசியத்தை எனக்கு ஏற்படுத்தவில்லை. மோதிரத்தை என்னுடைய ஞாபகத்துக்காக நீரே வைத்துக் கொள்ளலாம் என்றாள். அம்மணி, யோசித்து சொல்லுங்கள். இது என்னிடமிருந்தால் மீண்டும் அவசியம் நேரும் போது உபயோகப்படுத்த வேண்டியிருக்கும். அதை பற்றி கவலை இல்லை. எப்படி வேண்டுமானாலும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். உம்மை இப்போது மறுபடியும் கண்ணை கட்டி பல்லக்கிலே ஏற்றி கொண்டு போக சொல்லப் போகிறேன். உம்மை பிடித்த இடத்திலேயே திரும்பி விட்டு விடுவார்கள். நான் அதற்கு மறுத்தால்? இந்த பாழடைந்த அரண்மனையிலிருந்தும் கோட்டையிலிருந்தும் உம்மால் தப்பிப்போக முடியாது. திரும்ப திரும்ப புறப்பட்ட இடத்துக்குத்தான் வந்து கொண்டிருப்பீர். தேவி, இந்த கோட்டை, இந்த பாழடைந்த அரண்மனை? ஆம், ஒரு காலத்தில் இந்த சோழ நாடு பல்லவர் ஆட்சியில் வெகு காலம் இருந்தது. அப்போது பல்லவ சக்கரவர்த்திகள் இங்கே கோட்டையும் அரண்மனையும் கட்டியிருந்தார்கள். பிறகு சோழ நாடு பாண்டியர்கள் வசப்பட்டது. பாண்டிய மன்னர்கள் சில சமயம் இந்த அரண்மனையில் வசித்தார்கள். விஜயாலய சோழர் காலத்தில் இங்கே ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. கோட்டை இடிந்து தகர்ந்தது. அரண்மனையிலும் பாதி அழிந்தது. மிச்சம் அழியாமல் இருந்த பகுதியில் இப்போது நாம் இருக்கிறோம். இந்த கோட்டையை சிலர் பல்லவராயன் கோட்டை என்றும் இன்னும் சிலர் பாண்டியராயன் கோட்டை என்றும் சொல்லுவார்கள். இரண்டிலும் உண்மையுண்டு. ஆனால் நன்றாக வழி தெரிந்தவர்களாலேதான் இதற்குள் வந்துவிட்டு வெளியேற முடியும். என்ன சொல்கிறீர்? என் ஆட்களை அழைத்து கொண்டு போய்விட சொல்லட்டுமா, அல்லது நீரே வழி கண்டுபிடித்து? இல்லை தேவி, வழி கண்டுபிடித்து செல்ல நேரம் எனக்கு இல்லை. என்னை அழைத்து வந்தவர்களை திரும்ப அழைத்து செல்லட்டும். ஆனால் நான் போவதற்கு முன்னால் என்னை தாங்கள் அழைத்து வரும்படி சொன்ன காரணம் வேறொன்றும் இல்லையா? நான் தங்களுக்கு செய்யக்கூடிய உதவி வேறொன்றும் இல்லையா? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நல்லது, நீர் கேட்கிறபடியால் சொல்கிறேன். பறக்கும் குதிரை ஒன்று எனக்கு வேண்டும். உம்மால் முடிந்தால் சம்பாதித்து வந்து கொடுக்கலாம். என்ன, பறக்கும் குதிரை என்றா சொன்னீர்கள்? ஆம், பறக்கும் குதிரைதான். பறப்பது போல் அதிவேகமாக ஓடக்கூடிய அரபு நாட்டு குதிரையா சொல்கிறீர்கள்? இல்லை இல்லை, என்னால் அத்தகைய குதிரை மேல் ஏறவே முடியாது. பூமியில் கால் வைத்து ஓடும் குதிரையை நான் சொல்லவே இல்லை. பறவைகளைப் போல் இறகுகளை விரித்து வானத்தில் பறந்து செல்லும் குதிரையை சொல்கிறேன். அம்மாதிரி அதிசய குதிரைகள் இந்த பூவுலகில் எங்கேயோ இருப்பதாக கதைகளில் கேட்டிருக்கிறேன். அத்தகைய இறகுள்ள பறக்கும் குதிரைதான் எனக்கு வேண்டும். எதற்காக? சொர்க்கலோகத்துக்கு பறந்து போவதற்காகவா? என்னை பார்த்தால் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவளாகவா தோன்றுகிறது? அத்தகைய புண்ணியம் செய்தவள் அல்ல நான். கொடிய பாவங்கள் பல செய்தவள். சொர்க்கத்தில் உள்ளவர்கள் புண்ணியம் மட்டும்தானா செய்கிறார்கள்? அங்கேயும் பாவம் செய்கிறார்கள். அதற்கு பரிகாரம் தேட பூவுலகத்துக்கு வருகிறார்கள். வந்த காரியமானதும் சொர்க்கத்துக்கு போகிறார்கள். இல்லை, எனக்கு சொர்க்கத்துக்கு போக விருப்பமில்லை. பாண்டிய நாட்டில் ஒரு பாலைவனம் இருக்கிறது. அதன் நடுவில் சில மொட்டை பாறைகள் இருக்கின்றன. புல் பூண்டு முளைக்காத பாறைகள். அவற்றில் சில முளைகள் இருக்கின்றன. அந்த காலத்தில் அந்த முளைகளில் திகம்பர ஜைனர்கள் இருந்து தவம் செய்தார்கள். இப்போது பாம்புகளும் நரிகளும் அவற்றில் வசிக்கின்றன. தேவலோகத்து அமராவதி நகரை காட்டிலும் அந்த பாண்டிய நாட்டு பாலைவன பறவைகளே எனக்கு அதிகம் பிடித்தமானவை. தேவி, தங்களுடைய ஆசை அதிசயமானதுதான். பறக்கும் குதிரை கிடைத்தால் நான் அந்த பாலைவனத்துக்கு போவேன். பிறகு அங்கிருந்து இலங்கை தீவுக்கு பறந்து செல்வேன். இலங்கையில் வானை முட்டும் மலைகளும் அம்மலைகளை மறைக்கும்படி உயர்ந்த மரங்கள் அடர்ந்த காடுகளும் இருக்கின்றனவாம். இந்த சோழ நாட்டில் காணப்படும் எருமை மந்தைகளைப் போல் இலங்கை காடுகளில் யானை மந்தைகள் திரியுமாம். அவற்றையெல்லாம் பார்ப்பேன். இன்னும் அந்த பூ உலகத்தின் மத்தியில் உலகம் தோன்றின நாள் தொட்டு பனிக்கட்டியால் மூடப்பட்ட சிகரங்களையுடைய மலைகள் இருக்கின்றனவாம். சூரியன் உதயமாகும் சமயத்தில் அவை வெள்ளி மலைகளைப் போல் ஜொலிக்கும். பறக்கும் குதிரை மேல் ஏறி சென்று அம்மலை சிகரங்களை பார்க்க விரும்புகிறேன். இன்னும் அப்பால் பாண்டிய நாட்டு பாலைவனத்தைப் போல் 16,000 மடங்கு விஸ்தாரமான பாலைவனங்கள் ஒரே வெண்மணல் காடாக இருக்குமாம். பகல் வேளையில் அங்கே எரியும் தீயின் மத்தியில் இருப்பது போலவே தோன்றுமாம். அங்கேயெல்லாம் போக விரும்புகிறேன். இன்னும் அப்பால் போனால் கடுங்குளிர் காரணமாக கடல் நீர் உறைந்து கெட்டிப்பட்டு மனிதர்களும் மிருகங்களும் நடந்து போகும்படி இருக்குமாம். பறக்கும் குதிரை மேல் ஏறி சென்று அந்த இடங்களை பார்க்க விரும்புகிறேன். தேவி, என்னால் அத்தகைய பறக்கும் குதிரையை தங்களுக்கு கொண்டு வந்து தர முடியாது. ஆனால் தாங்கள் கூறிய சில இடங்களுக்கு போக சுலபமான வழி இருக்கிறது. ஒரு நல்ல படகிலே ஏறினால் அரை நாளில் இலங்கைக்கு போகலாம். கப்பல் ஏறி சென்றால்? ஐயா, அந்த வழி எனக்கு தெரியாத வழியல்ல. ஆனால் எனக்கு கடலை கண்டால் பயம், கப்பலிலே ஏறுவதென்றால் பயம், நதியை படகில் ஏறி கடக்கும் போது படகு அசைந்தால் கூட பயம். ஆகையால் உம்முடைய யோசனை எனக்கு சிறிதும் பயன்படாது. நீர் போய் வரலாம் என்று கூறினாள் நந்தினி. தேவி, வேறொன்றும் தாங்கள் என்னிடம் சொல்வதற்கு இல்லையா? இல்லை, நீர் ஏதோ சொல்ல விரும்புவது போல காண்கிறது. ஒரு கேள்வி மட்டும் கேட்க விரும்புகிறேன், அதற்கு மட்டும் விடை சொல்ல வேண்டும். சில நாளைக்கு முன்பு தாங்கள் இலங்கைக்கு வந்திருக்கவில்லையா? அனுராதபுரத்தின் வீதிகளில் இருண்ட நிழலில் தனியாக நின்றிருக்கவில்லையா? இல்லவே இல்லை. பழுவேட்டரையரின் அரண்மனையையும் காவலையும் தாண்டி நான் ஒரு பொழுதும் அப்பால் சென்றதே இல்லை. உமக்கு ஏன் அத்தகைய சந்தேகம் உதித்தது? அம்மணி, இலங்கையில் சில தினங்களுக்கு முன்பு தங்களை பார்த்தேன். பறக்கும் குதிரை என்றெல்லாம் சொன்னீர்களே, ஒருவேளை உண்மையில் அத்தகைய குதிரை தங்களிடம் இருக்கிறதோ, அதில் ஏறி அங்கு வந்தீர்களோ என்று நினைத்தேன். ஆனால் இப்போது போல் ஆடை ஆபரணங்கள் புனைந்து அலங்காரமாக இருக்கவில்லை. சாதாரண சேலை ஒன்று மட்டும் உடுத்தி ஒருவித ஆபரணமும் புனையாமல் கூந்தலை விரித்து போட்டுக் கொண்டு நின்றீர்கள். அந்த ஸ்திரீ தாங்கள் அல்லவா? இல்லை, நான் இல்லை ஐயா. நீர் கூறும் அந்த ஸ்திரீ வாய் திறந்து ஏதாவது பேசினாளா? இல்லை, ஜாடையினாலேதான் பேசினாள். ஆனால் தங்களுக்கு மந்திரவாதிகளுடன் பழக்கம் இருக்கிறது. ஒருவேளை அத்தகைய மந்திர சக்தியினால் தங்களுடைய சூக்ஷ்ம வடிவம் அங்கே வந்திருக்கலாம் அல்லவா? நானோ என்னுடைய சூக்ஷ்ம சரீரமோ இல்லை என்றால் உங்களை வடிவத்தில் மிகவும் ஒத்தவளாய் பேச முடியாத ஸ்திரீயாக அவள் இருக்க வேண்டும். நந்தினியின் பார்வை எங்கேயோ வெகு தூரத்தில் சென்றிருந்தது. ஒரு நெடிய பெருமூச்சு விட்டாள். ஐயா, சற்று முன்னால் எனக்கு ஏதேனும் உதவி செய்ய விரும்புவதாக சொன்னீர் அல்லவா? ஆம், அது தாங்கள் உண்மையாக சொன்ன வார்த்தைதானே? சந்தேகமே இல்லை. அப்படியானால் இதை கேளும். எப்படியாவது ஒரு சமயம் மறுபடியும் அந்த ஸ்திரீயை பார்க்க நேர்ந்தால் அவளை எப்படியாவது பிடித்து கொண்டு வந்து என்னிடம் சேர்ப்பியும். அது முடியாவிட்டால் என்னையாவது அவளிடம் அழைத்து கொண்டு செல்லும் என்றாள் நந்தினி. அரை நாழிகைக்கெல்லாம் வந்தியத்தேவன் மறுபடியும் முல்லையாற்றங்கரையில் நின்றான். அவனுடைய குதிரையும் பக்கத்தில் நின்றது. அவனை அங்கே அழைத்து வந்தவர்கள் ஒரு நொடியில் மறைந்து விட்டார்கள். தேவராளனை கூட காணவே இல்லை. முல்லையாற்றங்கரையோரமாக குதிரையை மெதுவாக செலுத்தி கொண்டு வந்தியத்தேவன் இரவெல்லாம் பிரயாணம் செய்தான். மூன்றாம் ஜாமத்தில் வால் நட்சத்திரம் அதன் பூரண வளர்ச்சியை அடைந்து வானத்தில் ஒரு நெடிய பகுதியை அடைத்து கொண்டு காணப்பட்டது. மக்கள் உள்ளத்தில் பீதியை விளைவித்த அந்த தூமகேதுவின் காரணமாக உண்மையிலேயே ஏதேனும் விபரீதம் ஏற்பட போகிறதோ, அல்லது இதெல்லாம் வெறும் குருட்டு நம்பிக்கைதானா என்று அடிக்கடி அவன் சிந்தனை செய்தான். நந்தினியின் நினைவு இடையிடையே வந்து கொண்டிருந்தது. அவள் கூறிய வார்த்தைகள் எல்லாம் அவன் மனதில் நன்கு பதிந்திருந்தன. முதல் தடவை தஞ்சை அரண்மனையில் அவளை பார்த்தபோது ஏற்பட்ட அருவறுப்பு உணர்ச்சி இப்போது மறைந்துவிட்டது. ஏதோ பயங்கரமான துன்பங்களில் அடிபட்டவள் இவள் என்ற எண்ணத்தினால் ஒருவித அனுதாபமே உண்டாகியிருந்தது. ஆயினும் அவளுடைய நோக்கம் என்ன, அவள் செய்ய விரும்பும் காரியம் என்ன, அவளுடைய உண்மையான வாழ்க்கை வரலாறு என்ன என்பவை மர்மமாக இருந்தபடியால் ஒரு பக்கத்தில் கோபமும் இருந்தது. ஒப்பில்லாத சௌந்தரியத்தோடு ஏதோ ஒருவித மாய சக்தி உடையவள் அவள் என்று தோன்றியது. ஆதலின் அவளுடன் இனி எவ்வித சம்பந்தமும் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதே நல்லது. பனை லட்சினை உள்ள மோதிரத்தை அவள் திரும்பி வாங்கிக் கொண்டிருந்தால் எவ்வளவோ நன்றாயிருக்கும். அதை வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டாலே நதியிலே எரிந்து விடலாம். அதற்கும் மனம் வரவில்லை. இந்த அபாயகரமான காலத்தில் அது மீண்டும் சமயத்துக்கு உபயோகப்படலாம். எதற்காக எரிய வேண்டும்? பழையாறைக்கு சென்ற இளைய பிராட்டியை பார்த்து சொல்ல வேண்டிய செய்தியையும் சொல்லிவிட்டால் அப்புறம் அதை எரிந்தே விடலாம். மாதிரி தொல்லையான காரியங்களில் பின்னர் பிரவேசிக்கவே கூடாது. இரவு நாலாம் ஜாமத்தில் கிழக்கு திசையில் வெள்ளி முளைத்தது. சுக்கிரனை எதிரிட்டு கொண்டு போகக்கூடாது என்று வந்தியத்தேவன் கேள்விப்பட்டிருந்தான். குதிரையை நிறுத்தி ஒரு மரத்தில் கட்டிவிட்டு தானும் தரையில் படுத்து சிறிது உறங்கினான்.
1: நன்றி நேயர்களே, அடுத்த அத்தியாயம் அடுத்த வெள்ளி மாலை. மறக்காமல் இணைந்திருங்கள் வாணிசை எஃப்எம்மில்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானிசை வானொலியின் வெள்ளிமாலை தமிழ் ஒளிபரப்புகளை. எமது ஒளிபரப்புகளை நேர்கள் 88.9 பண்பலை வரிசையின் ஊடாகவும் மற்றும் www.winfm.org.au எனும் இணையதளத்தின் ஊடாகவும் கேட்டு மகிழலாம். இவ்வாறு நிகழ்ச்சியில் அடுத்து இன்னிசை வேந்தர்கள் சங்கர் கணேஷ் இரட்டையர்களின் இசை பயணம் தொடர் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை வேந்தர்கள் நிகழ்ச்சியின் 32வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அவர்கள் இசையமைத்த படங்கள், அதில் இடம்பெற்ற படம் கடந்த 31 பகுதிகளை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிடைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 16/7/1983 வெளியான திரைப்படம் புத்திசாலி பைத்தியங்கள். சுரேஷ் சுலக்ஷனா நடித்த இந்த படத்தில் வாணிஜெயராம் பாடிய பாடல் ஆடவரும் ஆடவரும் பரதக்கலை. கேட்பதற்கு மிக இனிமையாக இருக்கும் பாடல். புத்திசாலி பைத்தியங்கள் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு டுயட் பார்க்காதே நீ ஒத்த கண்ணாலே. இந்த பாடலை மலேசிய வாசித்தவனோடு இணைந்து பாடியவர் வாணி ஜெயராம். June 2, 1983 வெளியான திரைப்படம் காமன் பண்டிகை. ஜெய் கணேஷ் ஜெயசித்ரா நடித்த படம் இது. மிக அரிதாக படங்களில் பாடி வரும் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை சங்கர் கணேஷ் இந்த படத்தில் பாட வைத்திருப்பார்கள். கலை நீலா ஆடினாள் என்ற பாடலை பாலமுரளி கிருஷ்ணா பாடியிருப்பார். படம் வந்த சமயத்தில் கேட்ட பாடல் June 11, 1983 வெளியான திரைப்படம் கைவரிசை. ஜெய்சங்கர் ஜோஸ் சீமா நடித்த இந்த படம் வந்து மிஸ்டர் மைக்கேல்ங்கிற மலையாள படத்தோட ரீமேக். இதில் இடம்பெற்ற ஒரு பாடல்
1: கைவரிசை காட்டட்டுமா உனக்கு தண்ணி பெண்ண காதலிக்க நேரம் இல்லை.
0: மலேசியா வாசுதேவன் இந்த பாடலை பாடியிருப்பார். மலேசியா வாசுதேவனோடு இந்த பாடலை இணைந்து பாடியவர் வாணி ஜெயராம். படத்தின் டைரக்டர் பிரேம்குமார். இந்த படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் சங்கீதம் மலர்கின்ற நேரம். பாடலோட ஹைலைட்டே என்ன அப்படின்னா, இந்த பாடலுக்கு வந்து மிக அருமையாக சங்கர் கணேஷ் பீஜம் அமைத்திருப்பார்கள். June 1, 1984 வெளியான திரைப்படம் விதி. மோகன், பூர்ணிமா ஜெயராமன், ஜெய்சங்கர், சுஜாதா நடித்த இந்த படத்திற்கு வசனம் ஆரூர் தாஸ். ஏறக்குறைய 17 வருடங்கள் வசனம் எதுவும் எழுதாமல் இருந்த ஆரூர் தாஸ் நடிகர் பாலாஜி கேட்டுட்டதுனால விதி படத்திற்கு வசனம் எழுதினார். இந்த படத்தில் சங்கர் கணேஷோட இசையில் எல்லா பாடலுமே சூப்பர் ஹிட். இதில் இடம்பெற்ற ஒரு இனிய டுயட் எஸ்பிபியின் இனிய குரலில் உருவான பாடல். கவிஞர் வாலியின் காதல் பாடல். எல்லாமே எஸ்பிபியோடு இணைந்து இந்த பாடலை பாடியவர் எஸ்பி சைலஜா. இந்தி படத்தில் கவிஞர் வாலி எழுதிய காதல் தோல்வி பாடல். சங்கர் கணேஷ் இசையில் பட்டையை கிளப்பிய
1: பாடல். ஒரு ஜாதி தான்
0: வாசுதேவன் இந்த பாடலை பாடியிருப்பார்.
1: இங்கு வந்தேன் நடுவீதி தானடி உன்னாலதான் மனம் பித்த.
0: பாடல் காட்சிகளில் நடிகர் மோகனின் உதட்டசைவு எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும்.
1: மனம் பித்தானது கண்ணீர் தான் சொத்தானது.
0: 1984 ஆண்டின் சூப்பர் ஹிட் பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று.
1: தேவதாசு நான் ஒரு ஜாதி தானடி உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதி.
0: இந்த படத்தில் சங்கர் கணேஷின் அதிரடி இசையில் உருவான பாடல்.
1: காதல் பச்சி
0: வாலி எழுதி எஸ்பிபி பாடிய பாடல். 1984 ஆண்டு சக்கை போடு போட்ட பாடல்.
1: காதல் பச்சி
0: 1984 வெளியான திரைப்படம் ஓசை. மோகன், நளினி, ராதிகா, பேபி ஷாலினி நடித்த படம் இது. ஹிந்தியில் வெளியான ஷோர் படத்தின் ரீமேக் இந்த படம். ஹிந்தியில் ஷோர் படத்தில் லட்சுமிகாந்த் பெயரால் போட்ட அந்த மெட்டை அப்படியே தமிழில் பயன்படுத்திக் கொண்டனர் சங்கர்
1: கணேஷ்.
0: இந்த பாடலை எழுதியவர் புலவர் புலமை பித்தன்.
1: வாழ்க்கை என்று
0: வாணி ஜெயராமின் குரலில் ஒலித்த ஒரு இனிய பாடல் இது. எஸ்பிபியின் ஜோடி குரல் பாடலுக்கு
1: மெருகேற்றும்.
0: ஓசை படத்தில் கவிஞர் வாலி எழுதிய பாடல்.
1: ஹரி ஓம் ஓம் ஹரி பஜன் புரிவோம் ஹரி நம ஹரி கிருஷ்ணா.
0: பாடலை மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பார்.
1: எல்லோரும் பத்து கோடிகள் இங்கே ஒன்னே இளஞ்சோடிகள்.
0: மலேசியா வாசுதேவனோடு இந்த பாடலை இணைந்து பாடியவர் வாணி ஜெயராம். ஓசை படத்தில் இடம்பெற்ற ஒரு உருக்கமான பாடல் அல்லா அல்லா. கே ஜே ஜெயஸ்தாஸ் பாடிய பாடல் இது.
1: எல்லோருக்கும் காவல் உன்னை அல்லாமல்.
0: சங்கர் கணேஷ் இசையில் கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல் இது.
1: அந்த மெக்காவிலும் உந்தனாட்சி எந்த தர்காவிலும்.
0: இந்த பாடலும் 1984 ஆண்டின் ஹிட் சாங் லிஸ்டில் உள்ள ஒரு பாடல்
1: தான்.
0: ஓசை படத்தில் நா காமராஜன் அவர்கள் எழுதிய பாடல் இது. பேபி ஷாலினிக்கு எஸ் ஜானகி இந்த பாடலை பாடியிருப்பார். இசையில் உருவான ஒரு ஹிட் சாங் இது. ஓசை படத்தில் மனதை உருக்கும் ஒரு அழகான வயலின் இசையோடு தொடங்கும் பாடல் இது. ஹிந்தி பாடலின் மெட்டாக இருந்தாலும் மிகவும் ரம்யமான ஒரு இசை. புலவர் புலமை பித்தன் எழுதிய பாடல் இது. சங்கர் கணேஷ், எஸ்பிபி கூட்டணியில் உருவான ஒரு வெற்றி பாடல். June 9, 1984 வெளியான திரைப்படம் இது. எங்க பூமி, விஜயகாந்த், ஜெய்சங்கர், பிருந்தா நடித்த படம் இது. இந்த படத்திற்கு ஆரம்பத்தில் வைக்கப்பட்ட பெயர் விடுதலை புலிகள். ஸ்ரீலங்கன் எம்பசி சென்சர் போர்டுகிட்ட வந்து இந்த படத்தோட பேரை மாற்றணும் அப்படின்னு சொன்னதுனால இது எங்க பூமி அப்படின்னு இந்த படத்தோட பேரை மாற்றினாங்க. கோவை ராமகிருஷ்ணன் வந்து விடுதலை புலிகள்னு பேர் வச்சதுனால அதை எதிர்த்து கோர்ட்ல வந்து கேஸ் போட்டார். இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் தங்கங்களே ஒன்று சேருங்கள். கவிஞர் முத்துலிங்கம் இந்த பாடலை எழுதியிருப்பார். ஜெய்சங்கருக்கு TMS பாடியிருப்பார்.
1: ஒதுங்கி கிடந்தால் உங்கள் அடுப்பை கரையானரிக்கும்.
0: விஜயகாந்துக்கு சிவசிதம்பரம் பாடியிருப்பார்.
1: ஆயிரம் பேராய் திரண்டால் அந்த அரக்கனின் திமிரும் அடங்கும்.
0: புரட்சிகரமான கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல். இந்த பாடல் இலங்கை வானொலியில் தடை செய்யப்பட்ட பாடல்.
1: தங்கங்களே ஒன்று சேருங்கள் தன்மானம் காக்க பாருங்கள்.
0: இந்த பதிவில் சங்கர் கணேஷ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் இதுவரை கேட்டது இன்னிசை வேந்தர்கள் இரட்டையர்கள் சங்கர் கணேஷ் அவர்களின் இசை பயணம் தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியாக்கம் கணேஷ் ராமசாமி.
1: If you're looking for a low-cost way to promote your business, why not consider using 88.9 Win FM? We could be the station for you, as we are part of one of Australia's fastest-growing areas. We have a unique range of programming, from ethnic radio broadcasts, to specialised music shows, to community talkback and live sports coverage. For further details on promoting your business on 88.9 Win FM, contact sponsor coordinator Trudy Burke at winfm.org.au or call 0433 996 222. 88.9 Win FM, the sound of the West. 996 222. 88.9 Win FM, the sound of the West.